0: ஆற்றையே நொமியன ஹட
1: ஆற்றின் ஜோதி
0: இருதா ராத்ரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்ரிய
1: சத்யாக லக்கன
2: පෙලව දවල් 12යි විනාඩි 48යි අපි අන්තිම පැයේ ඉන්නේ සතිය කළ කඩ මෙසේජ් එකක් කියවන්න 0703 93 5 93 4